0: பெட்டரின் மோ ஃபேக் நியூஸ் அன்ஃபேக் நியூஸ் fake news and fake news kahit baliktarin mo dapat maging matalino huwag magpaloko ang source dapat maalam at reliable balita ang suriin nagpapaalala PRTV Manila Channel 31
1: may nagbago may arte may budget